0: தரான் ஸ்வை கான்ஸ் அவுத்தார போனிக்கே யோசினா காக்கறிக்கு தாய் காக்கந்தான ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்ஸ் ஆத்தே ஒன் ஸ்டாப் கிட்ட நெப்டியூன் பசிபிக் டைரக்ட் லைன் கிட்ட NPDL மயரே தாய் தப்பாரங்கோயே எனக்கு குவாங்கோங்கராய் ரெடிக்கே உயர்ந்தரான மேவா சினா காக்கறிக்கு தாய் உங்கராய்க்கு நான் ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்ஸ் மயரே மைக்கன்னு அங்கராய் தனிங்காம கக்காவோன ana rongrong response ang kay ni kapene na sisiragi apo ni pene ni kainis me ana rongrong okay ngayon isa na ko kari kita tayo na konde the one stop
1: Melri Melri go do the cha cha dance
2: yan ang mukhaan na mabungin na kabusi Roy ako ba tayo patira
3: tu me hace pecar no se pero me tiene
2: Yagugurin na nanan ng kampana ay One Stop Shipping Agency din nanan na sponsor ay Neptune Pacific Direct Line ke NDPL. Ni koy kung kwa tiyatay na ini, ariyay nanan ni kanira na kapos kiroya pa mekilipes. Inawati ta kapayara man tipong ay, ikaroko wapi mo ano wan sun, wawa tiyanga wapi mo ano wa. Awa ikay kay ni pere, ay kakay na nwaki pa kona ili. Mente prima mano wala kono wa prima wanu wa tiri di woa enarangin da mero am teten metan on teten na beniki pes on korpo kinada
4: tenuma pues si eta inai dai ka kata wa kina konte kapos kirai
2: awa kona swai ni nei ko swai kariki on piko upo una pe
4: ni mewa isaki am record mente police
2: ono wa kon de kiri pes ko e on meni mea kana pe yon kiri pes
4: isuwa yaki kata wa kite inai ne aesa ni da te kapos kirai on men santa wa te tokani kai
2: Oh, ay, takapene, kung nalien ni merun roi, o mentaw roi ni hili ang nawagi ni kapene, takapos ki roi.
4: Eh, kuye, away kay pahaya kakay na nawagi, buki ni kapene naram.
2: The one up on the National ID card, get the passport, payo data, get the birth certificates.
4: Wowa, the medical clearance.
2: Away takatenua, arep on the police clearance. Ibukin sisira kime kame tata, o rita kime nakita peyan tapo ay kay. Ntiopi rita kime Agnes Twin, nana email at om@obi.gov.ki. Kinta tarapon, isuwa ni mewakia huwa tawana tawana wanua tenua. Ke isuwa ni mewakia huwa tawana tawana tenua ruwewa. Ke isuwa ni mewakia huwa tawana tawana awa tawana. O isuwa tenua kia, ni mewa onowa ni mewa isuwa.
4: MTCIC, pesa nga yeripepe, yonde email address at pripepeheadscommerce.gov.ki. Kita riponia, tenampa, e isuwa ni mewa tawana, huwa onowa tawana ni mewa isuwa. Isuwa ni mewa tawana, huwa onowa tawana ni mewa wanua. Isuwa tenua kia, tenua tawana. Waiwa, waiwa, awa.
2: Away the one stop. Nakoni katewea son, nana email at katewea@onestop.com.ki. Ke Olive Derek, nana email at olive@onestop.com.ki. Kente tarepon.
4: Isuwa ni mewa tawana, wawa anowa, wawa, wawa, wawa. Ke isuwa tenua kia, ni mewa tenua, wawa anowa, tawana.

அவசனா மங்க 106 போனக்கே அனகுனான கோசனா 100 அங்கன கோசையோ மேவுரி தெரி மேவாக்கே மேவுரி தெரி மேவாக்கே ஐயோ பண்ண மேவுரி தெரி மேவாக்கே தரான் நெய்யின பத்தேதாங்க நர தரப்போ நெய்யோக்கி என் கைய கியோங்கோ தேத்த பனாக்கி சகுனான பெந்தோங்கோ தே தங்கி தங்கின் தேத்தமோக்கி அனமோன் தேங்கா போங்கையோ மேங்க நான் நெசினா தேமே தொன்பன் புபுசமா இடிக்க கைமைனா